நேரம் 5:35. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் மின்மினி ஸ்வர்ணலதா குரல்களில், திரைப்படம் அரண்மனை கிளி.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேல்

0: nations share close cultural and civilizational ties, which have provided a strong foundation for the growth of the bilateral relationship. Chief of the Naval Staff Admiral Krishna Swaminathan will be on an official visit to Australia and New Zealand beginning today. During the visit, Admiral Swaminathan will hold bilateral discussions with the senior leadership of the Royal Australian Navy and engage with senior Australian defence leadership. He will also visit key operational and training establishments and interact with personnel of the Royal New Zealand Navy and officers undergoing professional military education in New Zealand. The Chief of the Naval Staff will hold discussions with the senior leadership of the Royal New Zealand Navy and engage with senior New Zealand Defence leadership. The engagements will focus on further strengthening operational interaction, information sharing, training and professional exchanges between the two navies. Indian para-archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para-recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 6:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் முதற் கடவுள் விநாயகனை போற்றும் விநாயகனே வினை தீர்ப்பவனே பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடலை இயற்றிருக்கிறார் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். இசையமைத்திருக்கிறார் டி பி ராமச்சந்திரன்.

டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றி, தேவன் இசையமைத்த வராக நரசிம்மர் பாடலை பாடியிருக்கிறார் நித்யஸ்ரீ மகாதேவன்.

திருமால் கீதங்கள். டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பார்த்தசாரதி என்னும் பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன்.

நேரம் காலை 6:36:38 நேர்கள் கீழ் ரசித்துக் கொண்டிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் உலா வருகிறது. அடுத்த பாடல் ஆயர் பாடியில் கண்ணனை தாளாட்டுகிறார் வாணி ஜெயராம். நந்திமங்கலம் இமயவர்மன் இசையமைத்து எல் கிருஷ்ணன் மன்னிக்கவும் நந்திமங்கலம் இமயவர்மன் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்த பாடல்.

என்று தாளை பணிந்தாலே சொர்க்கம் வாழ்நாளில் வருமே நம் பக்கம்.

வேம்புத்தூர் கிருஷ்ணன் இயற்றி எம் ரங்கராவ் இசையமைத்த முருகன் பாடலான விராலிமலை முருகனை பாடுகிறார் டாக்டர் சீர்காழி ஜி.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இஸ்லாம் தந்த மாபெரும் கடவுள் ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் எம் அப்துல் பராகத், எல்ஆர் அஞ்சலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் கதை சொல்பவர் கே அருணகாந்தி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஜெயந்தி பிரபு அவர்களின் வீண இசை, விலாங்குடி வி சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், மந்தைவெளி எஸ் மோகன்ராஜ், திருவொற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவிலிசை, இதில் இடம்பெறுவது ரூபகதாளம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:35 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 5:00 அரங்கிசை, ஆர் அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், நியூ ஹரிசான்ஸ் டிஸ்கஷன் ஆன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், பங்கேற்பவர்கள் எஸ் அபிநயா, தருண்குமார் சங்கர், ஆர் கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். தொடர்ந்து ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வழங்குபவர் ஹர்ஷிதா, நிறைவாக ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயன்ஷிதா, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: எஃப்எம் கோல்ட் வழங்கிய திரைசை கேட்டீர்கள். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: news.gov.in and news on AI Wrap. And with that, we end the morning news. Have a great day.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரை கானம். முதலில் டிப்பு, கோபிகா, பூர்ணிமா ஆகியோர் குரல்களில் ஒலிப்பது சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்பட பாடல்.

0: திரைக்கணத்தில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா பாரத் கா கௌரவ ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: படை பாரதிய சேனா.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்

0: நேஷன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலில், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் உண்டேதி ராமுடு. ஹரிகாம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ரூபகத்தாளம்

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம் ஆதிதாளம்.

இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. மனோ சித்ரா குரல்களில் ஒழிப்பது வேலைக்காரன் திரைப்பட பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:43:50.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில்

0: தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை பாடியவர் கார்த்திக். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காக்க காக்க. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:23:30.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் முதம் கேட்கலாம்.

0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
1: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து.
0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண்

0: 950 அதிகாரம் மருந்து.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஜெயந்தி பிரபு அவர்களின் வீணை இசை கேட்கலாம். விலாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். மந்தைவெளி எஸ் மோகன்ராஜ், திருவொற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவிலிசை. இதில் இடம்பெறுவது ரூபக தாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. ஆர் அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். நியூ ஹரிசான்ஸ் டிஸ்கஷன் ஆன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். பங்கேற்பவர்கள் எஸ் அபிநயா, தருண்குமார் சங்கர், ஆர் கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். இளைய பாரதத்தில் தொடர்ந்து ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வழங்குபவர் ஹர்ஷிதா. நிறைவாக ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயன்சிதா. 7:45 திரையிசை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கவிஷக. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் AM ராஜா, பி சுஷீலா குரல்களில் ஒழிப்பது களத்தூர் கண்ணம்மா திரைப்பட பாடல்.

0: building for resilience, innovation, cooperation and sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:17.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: திரைக்கனத்தின் நிறைவாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் குழுவினருடன் பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரை கானம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

மெல்லிசையின் நிறைவாக தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை ஷியாமலா சாமி, பாடலை பாடியவர்கள் எஸ் லதா, வி ஸ்ரீபதி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஆர் அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் லய விநியாசம் நிகழ்ச்சியில். மந்தைவழி எஸ் மோகன்ராஜ், திருவற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில் இசை இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ரூபகத்தாளம்.

0: 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்கானத்தின் முதலில் ஆராரோ ஆரீரரோ என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், S. கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜலஜாக்ஷி, மானம்பு சாவடி வெங்கட சுப்பையர் இயற்றிய வர்ணம், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

பகரி சரி கரி சனி பத்தினி கரி நி பனி சரி நிகரி சரி கபனி சரி கனி பகரி நிகரி நி பனி பசனி ரி சரி பகனி ப

நிகழ்ச்சிகள். அடுத்து கண்டாமணி ஆடுது, கானடா ராகம், ஆதி தாளம், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

நிறைவாக ராமனை தருவாய் சிந்து பைரவிராகம் ஆதிதாளம் அருணாச்சல கவிராயர் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஆர். அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ். கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம்.

0: 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் நியூ ஹொரைசன்ஸ் டிஸ்கஷன்ஸ் ஆன் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். பங்கேற்பவர்கள் எஸ் அபிநயா, தருண்குமார், சங்கர், ஆர் கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உரை வழங்குபவர் ஹர்ஷிதா, தொடர்ந்து ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயன்சிதா. 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷயகை, இரவு 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் தில்ராஜ் கார் அவர்களின் பாட்டை இடம்பெறும். தொடர்ந்து மெஹ்தி ஹாசன் அவர்கள் வழங்கியுள்ள கசல் கேட்கலாம். தொடர்ந்து உஸ்தாத் குலாம் அலி அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், மூஞ்சூர் பேட் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அன்னசாகரம் ஏ கே கணேஷ் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசையில் பக்தி பாடல்கள் ஒலிக்கும். 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட் செவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜீவ், யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். தொடர்கிறது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
3: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
4: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है. मैं हूं प्रियंका अरोड़ा. श्रोताओं, महात्मा गांधी के लिए स्वच्छता केवल व्यक्तिगत आदत नहीं थी. वे साफ सुथरे शरीर, साफ मन और स्वच्छ वातावरण को एक बेहतर समाज का जरूरी हिस्सा मानते थे. इसी सोच को आगे बढ़ाते हुए 2 अक्टूबर 2014 को स्वच्छ भारत मिशन की शुरुआत की गई. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने इसे महात्मा गांधी के स्वच्छ भारत के सपने को पूरा कर

0: திரைப்பட பாடல் கேட்டோம். நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியா வினாடி வினா போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு பயனளித்து வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவித்து அவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மை பாரத் அமைப்பின் வினாடி வினா போட்டி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: வளர்ச்சியடைந்து வரும் இந்தியாவின் அரசு திட்டங்கள் மற்றும் 2047 ஆண்டிற்குள் நமது நாட்டை வளர்ச்சியடைந்த தேசமாக மாற்ற பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவித்து அவர்களின் திறமைகளை வளர்க்க மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் தளத்தின் மூலம் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியா வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் பங்கேற்குமாறு திருவண்ணாமலை மாவட்ட மை பாரத் அலுவலகத்தின் மாவட்ட இளையோர் நல அலுவலர் ஸ்ரீ சபரிகிருஷ்ணா தெரிவித்துள்ளார்.
3: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் 2024 முதல் பதிப்பு, 2025 இரண்டாம் பதிப்பு. இந்த 2026 மூன்றாம் பதிப்பில் மிக முக்கியமாக நம்முடைய பாரத பிரதமரோடு நம்முடைய இளம் தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7,30,000 பேர் மை பாரத் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம். அது இல்லாம புதுசா கலந்து கொள்றவங்க மை பாரத் போர்ட்டல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி

0: அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து அதன் வாயிலாகவும் அவர்கள் கலந்து கொள்ளலாம். தற்போது வரை தமிழகத்திலே வினாடி வினா நிகழ்ச்சியிலே 70,000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இலக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,00,000 பேராவது இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். மை பாரத் government.in போய் நீங்களும் அதில் ஒரு பங்கேற்பாளராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கட்டமாக அது முடிந்து விட்டது. இரண்டாம் கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன்ஸ் எழுதி பேப்பர்ல எழுதி தங்களுடைய கட்டுரைகளை ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிடணும். இது இரண்டாம் கட்டம். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தமிழகத்திலே 38 மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலே நடைபெறும். அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலே உள்ள டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபிசர் மைபாரத் என்று எங்களுடைய அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நான்காம் கட்டமாக மாநில அளவிலே சென்னையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். அதிலேயும் கல்ச்சுரல் ட்ராக் இருக்கு, யூத் பார்லிமெண்ட் இருக்கு. இது இந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து 65 பேர். இவர்களை நம்முடைய கவர்னர் அவர்கள் இவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள் ஜனவரி மாதம். இதை தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள். நம்ம மாநிலத்திலிருந்து 65 பேர், மொத்தமாக இந்தியா முழுமைக்கும் 3,000 பேர் இந்த இளம் தலைவர்கள் உரையாடலிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மக்களுக்கு பயனளித்து வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பாரத பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறார் தூத்துக்குடி மாவட்ட முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் விநாயகமூர்த்தி.
3: நமது பாரத பிரதமரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கி கணக்கு திட்டம் ஆரம்பித்து 12 நிறைவடைகின்றது. இதில் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். இதில் அவர்கள் நல்ல சேமிப்பை உருவாக்கியுள்ளார்கள். இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் என்று அழைக்கப்பட்டாலும் இதில் மக்கள் நல்ல சேமிப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3,00,000 மக்கள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2,00,000 விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு. விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2,00,000 ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த பொன்னான திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கௌண்ட் நீங்கள் துவக்க வேண்டும். மற்றும் இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களில் சேர்ந்து பயனடைய வேண்டும்.
1: கடலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: விருத்தாச்சலம் நகராட்சியில் தூய்மை பாரதம் திட்டம் செயல்பாடுகள் குறித்து விருத்தாச்சலம் நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் சந்திரா நம்மிடையே பேசுகிறேன்.
5: நான் விருத்தாச்சலம் நகராட்சியில இருந்து பேசுறேன். நான் SEM சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க விருத்தாச்சலம் நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 வந்து திடக்கழிவு வந்து உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு ரெண்டா பிரிச்சு 13 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் பிரிச்சு இதை எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் MCC ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு பெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். மக்கள் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. நாள் ஒன்று சராசரியா 24 இல்ல நாங்க வந்து மக்களிடம் பெறப்படுகிறது திடக்கழிவுகள் அனைத்தும்.
4: மேலும் இத்திட்டம் குறித்து குடியிருப்பு வாசி சாந்தி நம்மிடையே பேசுகிறீர்கள்.
6: என் பேர் சாந்தி சுவாமிநாதன். நாங்க இந்த வார்டுல எல்லாம் டெய்லி வராங்க குப்பை எடுக்க. நாங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் தனித்தனியா தான் வைக்கிறோம். அவங்களும் தனித்தனியா பிரிச்சுதான் போட்டு எடுத்துட்டு போறாங்க. ரெகுலரா பண்றாங்க.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 39 வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.

0: விவரம். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 39 வகையான பயிற்சிகள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். இந்நிறுவனத்தில் மொபைல் போன் சர்வீஸ் பயிற்சி பெற்ற பயனாளிகள் தெரிவிக்கையில்,
1: என் பேர் ராமு. இங்க இந்தியன் பேங்க்ல பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் சுயத்தொழில் வந்து கத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துல சொந்தமா ராம மொபைல் சர்வீஸ் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல வருமானம் இருக்கு. நான் கத்துக்கிட்டு இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணி கத்துட்டு இருந்தோம். இது மூலயமா நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு காஞ்சிபுரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் பேங்க் மூலமும் மத்திய அரசாங்கத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், கடந்த 12 ஆண்டுகளாக ரயில்வே துறையை நவீனமயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான வளமான குடும்பங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் வலுவான எதிர்காலத்திற்கான அடித்தளமாக உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிரோஜ்தீன் முஹ்ரிதீன் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், கார்கில் பனிச்சிகரங்களில் அசைக்க முடியாத தேசபக்தி உணர்வோடும் வீரத்தோடும் போராடி தேசத்தை காத்து உயிர் நீத்த அவரது தியாகம் வீரம் துணிச்சல் என்றும் வரும் தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். குவாண்டம் ஏஐ முதலீட்டு திட்டம் என்ற பெயரில் ஒருமுறை 20,000 ரூபாய் செலுத்தினால் மாத வருமானமாக 2,00,000 ரூபாய் வரை பெறலாம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், திட்டம் ஒன்றை ஊக்குவிப்பது போல் போலி இணையதளம் மூலம் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு அறிவிப்பையும் மத்திய அரசோ நிதியமைச்சரோ வெளியிடவில்லை என்றும், india.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று சரியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மே ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா.

0: ஸ்வயமே கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:15 45 நொடி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம் நிகழ்ச்சியின். முதலில் ஸ்கெட்ச் என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல் விக்ரம்.

0: தானா சேர்ந்த கூட்டம் என்ற படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: திரைக்கானத்தில் அடுத்து ஸ்கெட்ச் என்ற படத்திற்காக விக்ரம் பாடியுள்ள பாடல்

0: Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 8:32 35 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து மோகினி என்ற படத்திற்காக மெர்வின் சாலமன் பாலன் காஷ்மீர் பாடியுள்ள பாடல்.

அம்பி சிவா சார், ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் லிஸ்னிங் டு லவ் சென்சேஷன் பை டூ பவர் ஹவுஸ் சூப்பர் டேலண்டட் விமென், மடோனா அண்ட் கைலி மினோக். அண்ட் ஃபார் த லாஸ்ட் ட்ராக் ஆஃப் திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம், வி ஆர் கோயிங் டு டூ அமெரிக்காஸ் யூ கேன் டூ மேஜிக். திஸ் ஒன் இஸ் கோயிங் அவுட் டு யூ மகேஸ்வரி. அப்பாலஜிஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அண்ட் maybe next time, next Wednesday when I'm back, I will try everything by Shakira. But in the meantime, I hope you and Sashikant Jain sir enjoy listening to You Can Do Magic by America.

அடுத்து ஒலிப்பது நிறைவிடம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

திரைக்கானத்தில் அடுத்த சிவந்த மண் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. இணைந்து ஒலிப்பது பி எஸ் சுசீலா குழுவினர்.

0: அஞ்சல் பெட்டி 520 படத்திற்காக ஒலிப்பது டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள்.
1: 10 16 முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

0: Massive survey of PG buildings across the national capital, approximately 1,243 buildings where PG facilities are operational have been identified, accommodating approximately 24,000 occupants. The survey exercise is continuing across Delhi and directions have been issued to complete the survey by today. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நேர்களை இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் புதுப்புது அர்த்தங்கள், கரகாட்டக்காரன், வெள்ளி விழா, வெற்றி விழா ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது புதுப்புது அர்த்தங்கள் படத்திற்காக 2 பாடல்கள்.
2: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சிச்சும் குச்சும் குச்சிச்சும் குச்சும் குச்சிச்சும் வாசிங்க. அப்படிதான்

எங்கோ வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

கீழிருக்கு பூமி என்ன வேலை இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலும் ஓட ஓட தென்றல் வந்து தாழ தட்டுது. விஜய் குஜா குஜு விஜய்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. அடுத்த இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் 1000-ல் ஒருவன், குழந்தையும் தெய்வமும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் ஒலிவிழா வருவது 1000-ல் ஒருவன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: இது சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: அடைத்த பின்னே கண்ணை மூடிக்கொண்டே
1: பித்தர் மண்டே பித்து தூசே தக்கம்
0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா
1: என்ன வேகம்
0: என்ன கோபம் சொல்லலாமா என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். நினைத்ததை முடிப்பவன், அவன்தான் மனிதன், தேன் சிந்துதே வானம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

நேரம் 2:31, 35 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிகள் அடுத்து அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.
1: ஜலிதா

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து மெஹ்தி ஹசன் அவர்களின் கசல் இடம்பெறுகிறது.
1: சப்சி பலே தமாம் பாய் பகனுக்கு ஆதாப் கர்த்தம். ஓர் துவா கரே கி ஹர் சால் ஹம் ஆப் சப் பாய் பகனுக்கு ஹாஜரி இசி தர தேதா ரஹூ.

ஹேமந்த் கல்யாண், இஸ்மே கம்போஸ் அஹமத் ஃபராஸ் கி கஜல், நிசார் பஸ்மி சாஹப் நே கி தி. யே கஜல் கி தோ தி கம்போஸ் ஃபில்ம் கே லியே, மகர் ஆஜ் யே ஸ்டேஜ் கி கஜல் இத்தனி பாப்புலர் ஹுயி கி ஸ்டேஜ் பர் ஸ்டேஜ் கி கஜல் பன் கயி. ஓர் கஜல் ரங் கா இஸ்மே பூரா பாவ் கோஷிஷ் கி ஹே மேனே. பேஷே ஃபித்மத் ஹே.

0: 그래야 되나.
1: இனிய ராகம் நிகழ்ச்சிகள் அடுத்து உஸ்தாத் குலாம் அலி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

அடுத்து சரசிஜநாப சோதரி. நாககாந்தாரி ராகம், ரூபகதாளம், முத்துஸ்வாமி தீக்ஷிதர் கிருதி.

நேரம் 4:33 15 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்னசாகரம் ஏகே கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து சாமஜ வரகமன ராகம் ஹிந்தோளம் ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் மீண்ட சொர்க்கம்.

சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து சேவா சதனம் என்ற படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.